0: யோ லட்சு மியூசிக் லட்சு மணிக்கே யோ இந்த மணிக்கேக்கோ கதை மேரே லொக்கேஷன் பாய் பென்ன போய் க டைவ் மடா மணிக்கை மரிய மடன் கனி ஃபர்ஸ்ட் சினிமா கோல் கதவே மணிக்கேக்கோ ஸ்டோன் கோல் க ரெயின்போஸ்
1: செகண்ட் மணிக்கே ஜே கம்மிங் அப் கிட்ஸ் இன் அமெரிக்கா கிம் வைல்ட்